புகுதா உலிக போனோ சே உலிக போன போனோம் டிசேவின் டிசேசி சும்மன கோசம்